0: state may head for polls within the next 3 to 6 months. He also questioned the stability of the current government, claiming it is not a strong majority and continues to depend heavily on allies to remain in power. Stalin further alleged that law and order has declined under the present dispensation and urged his party cadre to remain fully prepared for any political development. In a parallel development, Vijay is set to hold a key meeting with the allies, adding further momentum to the evolving political equations in the state. Meanwhile, reacting to the charges, Sir Nirmal Kumar said the government enjoys strong political support, alleging that Stalin is focusing more on family interests than governance issue. Take a look at some of the statements and reactions.
1: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க, நாங்க தான் சொல்லிட்டோமே. யார் எல்லாரும் ஒன்றிணைய தயாராகி இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்தி கொண்டா போதுன்னு நினைச்சாங்க. அப்ப மொத்தமா பிஜேபியில இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு இருக்கு. அது அதை தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தரா வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
2: This government is very instable and they are trying to do horse trading. Mr. Vaiko is on record stating that the chief minister had spoken to him and asked him to resign his two MLAs. And he will come and campaign for them personally. This is the kind of instability, this is the kind of insecurity this government is facing. They're not doing any governance. See, they're afraid. They're very afraid of the DMK and what we are doing. Today, there was a protest by the student wing of the DMK against the minister, Mr. Sharad Kumar, who was seen doing something with a powdery substance.
0: Shifting focus, the anti-sacrilege law row has intensified. The Akal Takht has summoned all 78 Sikh MLAs and 9 cabinet ministers of the Punjab government. Summons are to appear in person to explain their support for the recently passed anti-sacrilege law. The high temporal seat claims the legislation was passed without consulting the Sikh Panth, violating a 1959 pact. Meanwhile, Chief Minister of Punjab Bhagwant Mann has confirmed that all Aam Aadmi Party lawmakers will comply and present the government's stance. And Arvind Kejriwal has said he can't even think of confronting the Akal Takht. Bhagwant Mann says all those summoned will submit their written replies. After that, they will come out and present their side. While Mann clarified that he himself has not been summoned by the Akal Takht.
3: ਅਤੇ ਸਾਡੇ ਸਾਰੇ ਐੱਮ ਐੱਲ ਏ ਅਤੇ ਜਿਹੜੇ ਵੀ ਮਿਨਿਸਟਰ ਨੇ ਉਹ ਉੱਥੇ ਜਾਣਗੇ। ਅਸੀਂ ਅਕਾਲ ਤਖਤ ਸਾਹਿਬ ਦੀ ਸਰਵ ਉੱਚਤਾ ਨੂੰ ਸਭ ਤੋਂ ਮਹਾਨ ਮੰਨਦੇ ਹਾਂ। ਮੈਨੂੰ ਵੀ ਜਦੋਂ ਬੁਲਾਇਆ ਗਿਆ ਸੀ ਤਾਂ ਮੈਂ ਰਾਸ਼ਟਰਪਤੀ ਜੀ ਦਾ ਪ੍ਰੋਗਰਾਮ ਛੱਡ ਕੇ ਮੈਂ ਅਕਾਲ ਤਖਤ ਸਾਹਿਬ 'ਤੇ ਨਤਮਸਤਕ ਹੋਇਆ ਸੀ। ਕੱਲ੍ਹ ਨੂੰ ਸਾਡੇ ਐੱਮ ਐੱਲ ਏ ਸਾਰੇ ਨੇ ਉਹ ਲਿਖਤੀ ਰੂਪ ਦੇ ਵਿੱਚ ਆਪਣਾ ਪੱਖ ਜਿਹੜਾ ਉੱਥੇ ਰੱਖ ਕੇ ਆਉਣਗੇ ਅਤੇ ਬਾਕੀ ਜੋ ਵੀ ਹੋਊਗਾ ਉਹ ਤੁਹਾਨੂੰ ਕੱਲ੍ਹ ਨੂੰ ਜਿਹੜਾ ਬਾਹਰ ਆ ਕੇ ਉਹ ਮੀਡੀਆ ਦੇ ਨਾਲ ਜਿਹੜਾ ਉਹ ਸੰਵਾਦ ਜਿਹੜਾ ਉਹਨਾਂ ਦਾ ਹੋਊਗਾ ਉਹਦੇ ਵਿੱਚੋਂ ਦੱਸ ਦੇਣਗੇ। ਸੋ ਸਾਡੇ ਸਾਰੇ ਐੱਮ ਐੱਲ ਏ ਸਾਡੇ ਮਿਨਿਸਟਰ ਜਿਸ ਤਰ੍ਹਾਂ ਵੀ ਉਹਨਾਂ ਨੂੰ ਬੁਲਾਇਆ ਗਿਆ, ਕੁਛ ਮਿਨਿਸਟਰ ਇੱਦਾਂ ਦੇ ਨੇ ਜਿਨ੍ਹਾਂ ਨੂੰ ਸਿਰਫ ਲਿਖਤੀ ਦੇ ਵਿੱਚ ਆਪਣਾ ਪੱਖ ਸਪੱਸ਼ਟ ਕਰਨ ਲਈ ਕਿਹਾ ਗਿਆ, ਉਹ ਲਿਖਤੀ ਦੇ ਵਿੱਚ ਦੇ ਕੇ ਆ ਜਾਣ।
4: ਜੋ ਹਮਨੇ ਕਾਨੂੰਨ ਬਣਾਇਆ, ਹਮਾਰੀ ਕੋਸ਼ਿਸ਼ ਸੀ ਕਿ ਸਖ਼ਤ ਸੇ ਸਖ਼ਤ ਸਜ਼ਾ ਮਿਲੇ ਉਨ ਲੋਗੋਂ ਕੋ ਜੋ हम आपस में लड़ते हैं तो कोई बात नहीं, उसके धारा लगती है, पर गुरु साहब ने किसी का कुछ नहीं बिगाड़ा। वो तो एकमकार से शुरू हुआ, वो सभी मानस की जात सब है, एक को पहचान की बात करता है, तो उसके लिए उसकी बेअदबी कौन कर रहा है, कौन करवा रहा है, तो उनको सख्त सजा मिलनी चाहिए। तो इसके लिए हम आज जथेदार साहब से मिल रहे हैं।
0: Focus to the other top story we are focusing on. Ketan Agarwal murder investigation has entered a crucial phase, with investigators uncovering fresh details about the alleged conspiracy. As per call data records, Sia and Chetan last spoke on the phone exactly 34 minutes before the murder. During this last call, Sia provided Chetan with the final signal regarding Ketan's exact location. Also, both the accused deleted nearly

0: इनके लिए प्राथमिकता धर्म नहीं धन है, इनके लिए नेशन फर्स्ट नहीं है, डोनेशन फर्स्ट है। क्या कोई कल्पना कर सकता था श्रद्धा और आस्था से इतनी बड़ी खिलवाड़। इनकी चतुराई है, चालबाजी है और सीसीटीवी फुटेज है कि कितनी बार सीसीटीवी बंद किया गया है, कितनी बार वो आंकड़े सामने आपके आए हैं।
1: तो करतूत ये छोटे छोटे पकड़ के कि रसोईया है, ये ड्राइवर है, ये इनकी औकात है, कितना पैसा गया है, इनकी औकात थोड़ी है। 16 करोड़ आदमी बता रहे हैं यहां आते हैं एक साल के अंदर, और मिनिमम चंदा अगर 100 रुपए भी है ना, छोटे से छोटा आदमी भी 100 रुपए से कम नहीं दे रहा है, वहां करोड़ों रुपए गया है, तो 1600 करोड़ है, 1664 करोड़ रुपया बैठता है। बता दीजिए, आस्था के साथ खिलवाड़ हो रहा है, आस्था के साथ खिलवाड़ हो रहा है और कुछ नहीं हो रहा है।
2: All right, and from the war of words in Uttar Pradesh to the war of words in Tamil Nadu, political heat rising sharply in the state as M.K. Stalin has hinted at the possibility of early elections, saying the state may head for polls within the next 3 to 6 months. The former chief minister also questioned the stability of the current government, claiming it is not a strong majority and continues to depend heavily on allies to remain in power, further alleging that the law and order has deteriorated under the present dispensation and urging his party cadre to remain fully prepared for any political development. In a parallel development, Vijay is set to hold a key meeting with allies, adding further momentum to the evolving political equations in the state. Meanwhile, reacting to the charges, CTR Nirmal Kumar said the government enjoys strong public support and alleged that Stalin is focusing more on family interests than governance issues.
3: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க, நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றுமே தயாராகி இருக்காங்க, திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை, அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாற்றினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா போதுன்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமாக பிஜேபியில் இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை, அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அது அவருடைய இதில் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம், மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம், எல்லாருக்கும் எல்லாருக்கும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
4: This government is very instable and they are trying to do horse trading. Mr. Vaiko is on record stating that the chief minister had spoken to him and asked him to resign his two MLAs. And he will come and campaign for him personally. This is the kind of instability, this is the kind of insecurity this government is facing. They are not doing any governance. See, they are afraid.

0: And major concessions will be offered. And she says we've encouraged buying EV cars and scrapping of petrol vehicles. And it will be sent to the LG today. And as we said, the implementation from the 1st of July. Some more breaking news now coming in. The cabinet meeting, the weekly cabinet meeting, will take place on Wednesday morning, and this will be chaired by Prime Minister Narendra Modi. Prime Minister returned from Seychelles, and this is the weekly cabinet meeting that does usually take place on Wednesday at the Prime Minister's official residence, 7 Lok Kalyan Marg. Let's go across to Akhilesh for more. And Akhilesh, this comes at a time when, you know, there's been a lot of speculation as well regarding the possibility of a cabinet reshuffle. But give us the highlights of what is expected at this cabinet meeting.
1: Well, of course, you're right, Gargi, that there is a lot of speculation about a possible cabinet expansion, but the sources have ruled it out. They are saying that before the monsoon session begins from the third week of this month, July, there's no possibility or there's no window as far as the cabinet expansion is possible, because Prime Minister Narendra Modi is returning from Seychelles visit this evening, and tomorrow he's going to chair a very crucial meeting of all the secretaries, and this meeting is going to take place at around 4:30 at Lok Kalyan Marg. And this is very crucial in the sense that is the agenda is about the deregulation and also about the reforms. And before that, you know that on 21st May, the Prime Minister chaired the meeting of the Council of Ministers. In that meeting also, the agenda for reforms was discussed. And after that, on Wednesday, he's going to chair the cabinet meeting, which is a weekly meeting. It takes place on every Wednesday. So that is going to be a scheduled meeting. And you also know that the Japan Prime Minister is also coming. So PM will be busy in that engagement also. And after that, we'll be leaving on a tour of three countries, including Indonesia, Australia, and New Zealand. So there's no window as far as the cabinet expansion is concerned. But as far as the reform agenda is concerned, these 2 days are very crucial, tomorrow and day after.
0: All right. Thanks so much, Akhilesh, for joining us with those details. News now from Tamil Nadu, and political heat rising as M.K. Stalin has hinted at the possibility of early elections, saying that the state may head for polls within the next 3 to 6 months. He also questioned the stability of the current government, claiming it's not a strong majority and continues to depend heavily on allies to remain in power, pointing out that these are DMK allies, former DMK allies. Stalin further alleged that law and order has deteriorated, and he urged his party cadre to remain fully prepared for any political developments. And in a parallel development, Vijay is set to hold a key meeting with allies, adding further momentum to the evolving political equations. Meanwhile, reacting to the charges, CTR Nirmal Kumar said the government enjoys strong public support and alleged Stalin is more focused on his family.
2: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க, நாங்க தான் சொல்லிட்டோமே. எல்லாரும் முன்னுரிமையே தயாராகிட்டு திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் நாங்கள் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாற்றினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமாக பிஜேபியில் இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு அதை தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தராக வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புகிறாங்க மக்களுக்கு தெரியும்.
3: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டம் வந்து செய்யப்படுது. தமிழ்நாட்டுடைய சட்டம் வந்து எந்த அளவுக்கு நம்ம தெரியும் ஒரு அதிகாரத்தில் படுகொலை ஆட்சி அமைப்பு இதையெல்லாம் நடக்கும் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியில் சட்டசபையில் எந்தெந்த கூட்டல் சார்ந்து நீ அதற்கு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்லை சினிமா பேப்பரா இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கப்பா கேட்குற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றக்கூடிய தளத்திலேயே உங்களுடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறாங்க.
4: Already condemned this because the video, they said video may be 2 years back, but the actions of the present minister was not right actually. So it was seen as if he was using a drug. So we wanted, immediately we wanted an investigation on that because the chief

0: for board exams for the third language, because now it's become compulsory to have two Bharatiya Bhashas as part of the third language policy. And those in class 9 will have to take an internal examination. Those foreign students studying in Indian schools will not also have to appear for board examinations for the third language. So this is a timely relief that has come, but it has come only after several parents and children pointed out to the problems it can cause to their careers and to their own studies, because they were not really prepared for this.
1: All right, so the CBSE there issuing this clarification that the current batch of class 10 will not have to follow the new language policy. So some relief there for class 10 students. Thanks so much, Vasudha, for joining us with those details. News now from Tamil Nadu, where the political heat is rising with M.K. Stalin, former chief minister, hinting at possibility of early elections, saying that the state may head for polls within the next 3 to 6 months. He also questioned the stability of the current government, claiming it's not a strong majority and continues to depend heavily on allies to remain in power, pointing out that these allies were the DMK allies. Stalin further alleged that the law and order has deteriorated under the present dispensation. In a parallel development, Chief Minister Vijay is set to hold a key meeting with allies, adding further momentum to this evolving political equations. Meanwhile, reacting to the charges, CTR and Nirmal Kumar said the government enjoys strong public support and alleged that Stalin is focused more on family interests.
2: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க, நாங்க தான் சொல்லிட்டுமே எல்லாரும் ஒன்றிணைய தயாராகி இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாற்றினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமாக பிஜேபியில் இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு அதை தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தரா வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
3: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டம் கொண்டு சீர்குலை தமிழ்நாட்டுடைய சட்டம் கொண்டு எந்த அளவுக்கு நம்ம தெரியும் ஒரு அளவு படுகொலைகளை ஆட்சி அவர்கள் இதையெல்லாம் நடக்கும் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுநர் சட்டசபையில என்னென்ன கூறுகள் சார்ந்து நீங்க அதற்கும் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கமா கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குரிய தரத்தையே உடைய ஆளுநர் குறைந்து கொண்டிருக்கிறாங்க.
1: All right, so political temperatures, they're rising in Tamil Nadu. With that, time for us to slip into a short break. More news and updates coming up on the other side. Stay with us.

0: government claiming that it is not a strong majority and continues to depend heavily on allies to remain in power. Stalin further alleged that law and order has worsened under the current dispensation, that's under the TVK government of C. Joseph Vijay, and urged his party cadre to remain fully prepared for any political development. Apart from that, in a parallel development, Vijay is also set to hold a key meeting with allies, adding further momentum to the evolving political equations in the state. Meanwhile, reacting to the charges, CTR Nirmal Kumar said that the government enjoys strong public support and alleged that Stalin is focusing more on family interests than governance issues.
1: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் முன்றவையே தயாராகி இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சியை இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாற்றினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமாக பிஜேபியில் இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரா வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அது அவருடைய இதில் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
2: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டப்படுத்து செய்வாங்க. தமிழ்நாட்டுடைய சட்டப்படுத்து எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் படுகொழிவு ஆட்சி அவர்கள் சட்டமன்றத்தில்
0: Another news, political ruckus at the Trivandrum Corporation Council has now turned physical as Congress and BJP councillors engaged in a dramatic scuffle there, as you can see on screens right now. The scuffle broke out over the signing of the minutes of the meeting. And according to sources, the BJP, Bharatiya Janata Party, claims that Congress members did not want BJP to sign the minutes. In an exclusive conversation with NDTV Now, Trivandrum Mayor V.V. Rajesh claimed that a BJP member's shirt was torn and that the meeting register was torn in the process as well.
3: Something undemocratic has happened in the council, a sacred council hall. A big lash on the democratic process. How do you see this?
4: At the time of starting the council, there was some UDF members and some of the LDF members, they raised slogans and they tried to obstruct all the proceedings of that council. Being the mayor of this corporation, I requested them several times to start a discussion in the agenda aspect. After completing the agenda, there was plenty of time to go to any matter raised in the council, but they didn't allow the mayor to continue the council. I think that after that, some slogans raised by the opposite councillors and something had been happened.
3: One of your councillors' shirt was torn. What is the plan of action for the court?
4: While getting the attendance register, after putting the signature, the system is that it should be given back. But some UDF councillors tried to tear the attendance register and poured water above it. At that time, the standing committee chairman, educated standing committee chairman, Sir Chembari Duran, tried to get it back. Okay. That time, I think that there was manhandle thing has been done and his shirt is torn.
0: All right, on that note, we slip into a very short break. Come right back. News and updates continues here on NDTV 24/7.
5: Summer mein balti to chahiye for your pasina.
6: Balti.
5: Aur monsoon mein balti to chahiye for chhat ka pasina. पसीना मत बहाओ, बर्जर रूफ कूलेंट सील लगाओ, ये छत के क्रैक्स को करे सील और आपको दे ठंडा फील। बर्जर रूफ कूलेंट सील।

0: claiming it is not a strong majority and continues to depend heavily on allies to remain in the power. Stalin further alleged that law and order has deteriorated under the present dispensation and has urged the party cadres to remain fully prepared for any political development. In a parallel development, what we are witnessing is that Vijay is set to hold a key meeting with the allies, adding further momentum to the evolving political equations in the state of Tamil Nadu. Meanwhile, reacting to the charges, it is CTR Nirmal Kumar who said that the government enjoys a strong public support and alleged that Stalin is focusing more on family interest rather than governance issues. Here are some political reactions that we're getting in on that story. Let's listen in.
1: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றிணைய தயாராகி இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமா பிஜேபி இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவர் ரெண்டு கட்சியும் போயிட்டு இருக்கு. அது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தராக வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிக்க வரணும், நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
2: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போனதை சட்டப்படுத்து செய்யப்படுது. தமிழ்நாட்டுடைய சட்டப்படுத்து எந்த அளவு இருக்கு நம்ம தெரியும். ஒரு அதிகாரத்தில் படுகொலை ஆட்சி அவர்கள் தெரிவித்தாங்க. இதையெல்லாம் கணக்கு சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுநர் சட்டசபையில என்னென்ன கூறுகள் சார்ந்து நீ அதற்கு தொலைக்காட்சியில் பார்த்துருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கா கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குரிய தரத்தையே உங்களுடைய ஆளுநர் குறைத்து கொண்டிருக்கிறாங்க.
0: And finally, let's talk about the heat wave that has hit Europe. Europe is battling a record-breaking heat wave with France, UK, Spain, Germany and other shattering June temperatures records weeks before the usual summer peak. Now, in a post on X, the WHO chief has said that more than 1,300 deaths have been recorded since June 21st that had been linked to high temperature, further warning that climate change was possible and responsible for the extreme weather, and that Europe was warning twice the global average. France's National Health Ministry has said that there had been around 1,000 more deaths than expected in the country since Wednesday. According to the health officials, most of the fatalities involved older people. Since June 20th, Europe have been experiencing an intense heat wave that has caused museums and schools to shut early. As the heat wave moves on to the Eastern Europe, France's weather agency has said that extreme weather conditions had diminished in most parts of the country, but some parts in the northeast remained under a heat wave advisory. And that's all that we could pack in this edition. Thank you for watching. Good night and goodbye.

0: the minister who has been seen with that white powder substance. There has been no inquiry that has been ordered so far by the TVK. This is probably the TVK saying nobody else matters in the TVK, only the Chief Minister, Chief Minister Vijay does. At the same time, the AIADMK's troubles have deepened with another MLA quitting the party amid speculation of switching to the ruling TVK. Against this backdrop now, the TVK will hold a crucial meeting with its alliance partners, and this is going to be held on Wednesday, that is just 2 days from now. This is the move that is expected to formally shape the ruling coalition of the TVK, of the state government in Tamil Nadu, with the opposition under pressure and the ruling alliance consolidating. Is Tamil Nadu witnessing a decisive political realignment ahead of the next electoral battle? That's the key question that we are asking. Before we take you through other stories, let's have a quick look at the reactions that we are getting in as far as the drug row in the state of Tamil Nadu is concerned.
1: They have already condemned this because they said video maybe 2 years back, but the actions of the present minister was not right actually. So it was seen as if he was using a drug. So we wanted an investigation on that, because chief minister should have by this time ordered for a police inquiry. And if found guilty, he should have been removed by this time. But nothing has happened after that. And I don't know how a chief minister is keeping quiet.
2: Question is, why the TVK government is shy of an investigation? A complaint has already been launched. Why they are afraid? So what? See, the chief minister came to power, stormed to power, alleging that there was rampant drug abuse in the state of Tamil Nadu, and due to which the law and order situation became worsened. When there is a doubt, when there is a cloud of suspicion about his own minister, it is only good, it is only ethical, it is only moral that the chief minister orders an investigation, find out the truth, and let the people of Tamil Nadu know.
0: And in other stories that are making headlines in the state of Tamil Nadu, well, the political heat is rising sharply in the state of Tamil Nadu, as M.K. Stalin has hinted at the possibility of early elections, saying that the state may head for polls, and this is going to be ahead of within actually the next 3 to 6 months. He has also questioned the stability of the current government, claiming it is not a strong majority and continues to depend heavily on allies to remain in the power. Stalin further alleged that law and order has deteriorated under the present dispensation and has urged the party cadres to remain fully prepared for any political development. In a parallel development, what we are witnessing is that Vijay is set to hold a key meeting with the allies, adding further momentum to the evolving political equations in the state of Tamil Nadu. Meanwhile, reacting to the charges, it is CTR Nirmal Kumar who said that the government enjoys a strong public support and alleged that Stalin is focusing more on family interest rather than governance issues. Here are some political reactions that we're getting in on that story. Let's listen in.
3: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் முன்றவங்க தயாராகி இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாற்றினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா போதுன்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமாக பிஜேபியில் இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு அது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
4: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டமன்றத்தில் செய்யப்படுது. தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு அதிகாரத்தில் படுகொலைகளை ஆட்சி அமைத்தாங்க. இவையெல்லாம் நடக்கும் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் எல்லாம் பதில் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுநர்ச்சிங்க சட்டசபையில என்னென்ன கூறுகள் சார்ந்து நீங்க அதற்கும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா பேப்பரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கேட்கிற அளவுக்கு